0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: கிரேக்க நாட்டு டயோஜினஸ், அவர் ஒரு மகா தத்துவ ஞானி. அரண்மனை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புராதன எலும்புக்கூடுகளை பார்த்து கொண்டே வந்தார். அப்போது அங்கே வந்தார் மாமன்னர் அலெக்சாண்டர். உலக உருண்டையே தன் காலடிக்கு கொண்டு வந்து வசப்படுத்த நினைத்தவர். எலும்புக்கூடுகளை பார்த்து கொண்டே வந்த தத்துவ ஞானி டயோஜினஸ் ஓரிடத்தில் இரண்டு எலும்புக்கூடுகள் முன்னால் அப்படியே நின்றுவிட்டார். உற்று பார்த்து கொண்டே இருந்தார். அருகில் வந்த அலெக்சாண்டர் கேட்டார், நீங்கள் இப்படி உற்று பார்த்தபடி எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், அரசே, இந்த இரண்டு எலும்புக்கூடுகளில் எது உங்கள் தந்தையின் எலும்புக்கூடு, எது அடிமையின் எலும்புக்கூடு என தேடிக்கொண்டிருக்கிறேன். சிரித்தபடி முடித்தார், மா மன்னர்களின் பாரம்பரிய எலும்புக்கூடுகளுக்கும் அடிமைகளின் பரம்பரை எலும்புக்கூடுகளுக்கும் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லையே. அரசனையும் ஆண்டியையும் சரி சமப்படுத்தி விடுகிறது இந்த சாவு. ஆண்ட பரம்பரைகளையும் அடிமை பரம்பரைகளையும் வித்தியாசமாக அணுகுவதில்லை இந்த சாவு.
2: விவிலிய தேடல்கள்

0: இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் மகிழ்ச்சி தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். திருப்பாடல் 84. இது ஒரு அருமையான திருப்பாடல், மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய உறைவிடம் எத்துணை அழகாக இருக்கின்றது! அங்கே மகிழ்ச்சியும் அருளும் ஆசீரும் அக்களிப்பும் நமக்கு கிடைக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக ஜபிக்கின்றார். இந்த காலை வேளையிலே நாம் இந்த திருப்பாடலை ஜபிக்கின்ற பொழுது இந்த நாள் உற்சாகமாக அமையப் போகிறது. காரணம், இந்த வார்த்தைகளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. அன்புக்குரியவர்களே, இயற்கை தனது உறைவிடத்தை எங்கே அமைத்துக் கொள்ளும் என்றால், எங்கே நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதோ, எங்கே நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கிறதோ, அங்கே இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்ளும். இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே இறைவனும் ஒன்றர கலக்கின்றார். ஆண்டவருடைய பீடத்திலே இதோ சிட்டுக்குருவிகள், அடைக்கலான் குருவிகள் தங்களுடைய கூடுகளை கண்டுகொள்கிறது என்றால், அங்கே நேர்மறையான உண்மையான அன்பும் பாசமும் எல்லா நன்மைத்தனங்களும் ஆண்டவரிலே விளங்குகிறது. காரணம், அவர் நன்மை மிக்கவர், அவர் எப்பொழுதுமே நேர்மையுள்ளவர், உண்மையை உரைக்கின்றவர். அத்தகைய ஆலயத்தின் உறைவிடத்திலே நாம் இருப்பது நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் மிகவும் எதிர்மறையானது, தீமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது நிறைய தீமைகளுக்கு அடிமையாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே பல தீமைகளுக்கு நாம் உள்ளாகுகிறோம். அந்த தீமைகள் எல்லாம் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் வாட்டுகிறது, எனக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கிறது. நான் என்றும் எழுந்து நடக்க உற்சாகமாக நான் தொடர்ந்து பயணிக்க என்னை தடுக்கிறது, வாழ்க்கை போராட்டத்திலே வீழ்ச்சியடைய செய்கிறது. இத்தகைய தீமையான உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் உரைகின்ற இடம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவரே உமது ஆலய முற்றத்திலே நான் தங்குகின்ற ஒரு நாள் மேலானது, வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்ற பொழுது அந்த உறைவிடம் அவ்வளவு அமைதியை தருகிறது என்று அவர் சுவைத்து பார்க்கின்றார். ஆகவே இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆலயம் நமக்கு எத்துணை ஆசீராக அமைந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கவும், அந்த நேர்மறையான எண்ணங்களை நான் ஒவ்வொரு நாளும் என்னுள்ளே வளர்த்து கொள்ளவும் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த உலகத்தின் தீமைகள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது நாம் அதிகமான நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க வேண்டுமென்றால், நான் உற்சாகமாக வாழ வேண்டும் என்றால், இறைவன் என்னை படைத்ததன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னிலே பல நன்மைகள் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவரின் பிரசன்னத்திலே அதிகமதிகமாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவரின் பிரசன்னத்திலே அவரை அதிகமதிகமாக தேட வேண்டும். இறை வார்த்தைகளும் ஆண்டவர் தருகின்ற திருவருட் சாதனங்களும் நமக்கு நேர்மறையான ஆசீரை நமக்கு தருகின்றது. இந்த உலகத்திலே வாழ இறைவன் அந்த நேர்மறையை நமக்கு நிறைவாக தருகின்றான். ஆகவே அதை பற்றி பிடித்துக் கொள்கிறேனா இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஆண்டவரிலே நான் இணைந்திருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையிலே ஒளி வீசுகிறது, உப்பாக நான் மாறுகிறேன், பலருக்கு நான் நன்மைகளை தருகிறேன். இதோ என்னுடைய வாழ்வு ஒளியாக உப்பாக மாறுகின்ற பொழுது நான் என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய சிந்தனைகளால் செயல்பாடுகளால் பலருக்கு வாழ்வளிக்க முடிகிறது. ஆகவே இந்த தீமையான உலகத்தின் மத்தியிலே நான் பிறருக்கு வாழ்வளிக்க இந்த அருமையான திருப்பாடல் எனக்கு ஆசீராக அமைந்திருக்கிறது. ஆகவே என்னுள்ளே ஆண்டவரே அந்த நன்மைத்தனங்களை நேர்மையான எண்ணங்களை அதிகம் அதிகமாக எழ நான் உம்மை பற்றி பிடித்து கொள்வேன். ஆலய முற்றங்களில் நான் எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்வேன். உமது பிரசன்னத்திலே நான் தங்கியிருக்க நான் எப்பொழுதும் தயங்க மாட்டேன், ஓடோடி வருவேன். உமது பிரசன்னத்திலே நான் நிறைவை பெற்றுக்கொள்ள என்னை தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அருள் வேண்டி ஆண்டவரை தேடி அருளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை என்னாலும் நேசத்து காத்து வழி நிறுத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இதோ வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உமது ஆலய முற்றத்திலே வாழும் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது மேலானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது பிரசன்னத்திலே அந்த நன்மை தினங்களை பெற்று பிறருக்கு நன்மையாக நான் வாழ மாற கிருபை புரிந்திருளும். அந்த நன்மையை நான் எனக்கு ஆசீராக அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதிலே வளர தொடர்ந்து நான் பயணிப்பேன். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.
1: செய்திகள். துறவர அழைத்தல்கள் குறைந்து வரும் நிலையில் துறவர சமூகங்கள் தங்களுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது என்றும், மாறாக தங்கள் வாழ்வு முறையை புதுப்பித்து துறவர அழைத்தலை தேடி வருபவர்களுக்கு ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 21 திங்களன்று ஏழை கிளாராமாவின் கப்புச்சின் சபை அருட்சகோதரிகளின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஜபம், வறுமை, நற்செய்தி வாழ்வு மற்றும் சமூக ஒன்றிப்பில் தங்கள் துறவர அழைத்தலை புதுப்பிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். அழைத்தல்கள் அமைப்பு திட்டங்களிலிருந்தோ கவனமாக திட்டமிடப்படும் பிரச்சாரங்களிலிருந்தோ உருவாவதில்லை. மாறாக ஜபம், நற்செய்தியோடு நெருக்கமான உறவு, அமைதி, ஒருவரை ஒருவர் அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, ஒன்றிப்பை வளர்க்கும் சமூக உணர்வு ஆகியவற்றிலிருந்தே அவை உருவாகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். துறவியரின் ஆரம்ப மற்றும் தொடர்ச்சியான உருவாக்கம், தியான வாழ்வு, அமைதி, ஒருவருக்கு ஒருவர் இடையிலான ஒன்றிப்பு மற்றும் திரு அவைக்கான பணியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். புனித கிளாராவின் மகள்களாக எளிமை, உடைமைகளிலிருந்து பற்றின்மை, கீழ்ப்படிதல் மற்றும் கிறிஸ்துவுக்கான முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் வாழ்ந்து அமைதியற்ற உலகில் நம்பிக்கைக்குரிய சாட்சியாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
2: கலாச்சாரம், குறிப்பாக விளையாட்டு மற்றும் கலை ஆகியவை மக்களை சந்திக்கவும் உரையாடலை வளர்க்கவும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும், மேலும் அனைவருக்கும் மனிதநேய விழுமியங்களை எடுத்துரைக்கக்கூடிய உலகளாவிய மொழியாக அவை திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். செப்டம்பர் 21 திங்களன்று கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிட துறையின் அலுவலகத்திற்கு வருகை தந்து அத்துறையின் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, திரு அவைக்கும் உலகிற்கும் அவர்கள் ஆற்றி வரும் அன்றாட பணிகளையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து திரு அவைக்கும் உலகிற்கும் அவர்கள் ஆற்றி வரும் அன்றாட பணிகளில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு அவர்களை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
1: தென் அமெரிக்க நாடுகளான உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு நவம்பர் மாதம் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளவுள்ள திருத்துது பயணத்திற்கான முழுமையான திட்டத்தை திருப்பிட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. 12 நடைபெறும் இப்பயணத்தின் போது 3 நாடுகளில் உள்ள 10 நகரங்களுக்கு திருத்தந்தை செல்ல இருக்கிறார். இப்பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்குமான லட்சினை மற்றும் கருபொருளும் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பயணத்திற்கான நாட்கள் மற்றும் செல்லவிருக்கும் நகரங்கள் குறித்த அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் 5 ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில், தற்போது வெளியிடப்பட்டுள்ள திட்டத்தில் நிகழ்வுகளின் நேரம், நடைபெறும் இடங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. நவம்பர் 6-8 உருகுவே. நவம்பர் 6 உருகுவே சென்றடையும் திருத்தந்தை நவம்பர் 8 வரை மொன்டேவிதேயோ, பாய்சந்து மற்றும் புளோரிடா ஆகிய நகரங்களுக்கு செல்லவுள்ளார். திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1988 அந்நாட்டிற்கு மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 38 பிறகு நடைபெறும் முதல் திருத்தந்தையின் பயணமாக இது அமைகிறது. பெரும் மகிழ்ச்சியின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதே உருகுவே பயணத்தின் கருபொருளாகும். நவம்பர் 8-11 அர்ஜென்டினா. நவம்பர் 8 அர்ஜென்டினா செல்லும் திருத்தந்தை நவம்பர் 11 வரை போனஸ் அயர்ஸ், கோர்டோவா மற்றும் லுஜான் ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். அனைவரையும் வரவேற்போம், சென்று அறிவியுங்கள் என்பதே அர்ஜென்டினா பயணத்தின் கருபொருளாகும். நவம்பர் 11-17 வரை பெரு. நவம்பர் 11 நாள் பெருநாட்டிற்கு செல்லும் திருத்தந்தை நவம்பர் 17 நாள் வரை அந்நாட்டில் தங்கியிருப்பார். இப்பயணத்தின் மிக நீண்ட கட்டமாக அமையும். இதில் லிமா, சிக்லாயோ, குஸ்கோ மற்றும் ஃபுகல்பா ஆகிய நகரங்களுக்கு செல்லவுள்ளார். நமது இதயங்களை திறப்போம் என்பதே பெருநாட்டு பயணத்தின் கருபொருளாகும்.
2: செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, ஞானம் மற்றும் அன்பால் வழிநடத்தப்பட்டு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாப்பதோடு மனித குடும்பத்தை ஒன்றிணைக்கும் உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். ரோமையில் உள்ள லாத்ரன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முதல் AI4Ps உலகளாவிய 2 கருத்தரங்கு மற்றும் அனைத்துலக மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, மோதல்கள் மற்றும் பிளவுகளால் குறிக்கப்பட்டுள்ள இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியும் பயன்பாடும் பொதுநலனை முன்னிறுத்துவதாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். வாழ்விற்கான திருப்பிட கழகத்தின் அதிபர் அருட்பணி ஆண்ட்ரேயாஸ் யூச்சி அவர்கள் வாசித்த திருத்தந்தையின் செய்தியில், தொழில்நுட்ப புத்தகங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: கிரேக்க நாட்டு டயோஜினஸ், அவர் ஒரு மகா தத்துவ ஞானி. அரண்மனை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புராதன எலும்புக்கூடுகளை பார்த்து கொண்டே வந்தார். அப்போது அங்கே வந்தார் மாமன்னர் அலெக்சாண்டர். உலக உருண்டையே தன் காலடிக்கு கொண்டு வந்து வசப்படுத்த நினைத்தவர். எலும்புக்கூடுகளை பார்த்து கொண்டே வந்த தத்துவ ஞானி டயோஜினஸ் ஓரிடத்தில் இரண்டு எலும்புக்கூடுகள் முன்னால் அப்படியே நின்றுவிட்டார். உற்று பார்த்து கொண்டே இருந்தார். அருகில் வந்த அலெக்சாண்டர் கேட்டார், நீங்கள் இப்படி உற்று பார்த்தபடி எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், அரசே, இந்த இரண்டு எலும்புக்கூடுகளில் எது உங்கள் தந்தையின் எலும்புக்கூடு, எது அடிமையின் எலும்புக்கூடு என தேடிக்கொண்டிருக்கிறேன். சிரித்தபடி முடித்தார், மா மன்னர்களின் பாரம்பரிய எலும்புக்கூடுகளுக்கும் அடிமைகளின் பரம்பரை எலும்புக்கூடுகளுக்கும் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லையே. அரசனையும் ஆண்டியையும் சரி சமப்படுத்தி விடுகிறது இந்த சாவு. ஆண்ட பரம்பரைகளையும் அடிமை பரம்பரைகளையும் வித்தியாசமாக அணுகுவதில்லை இந்த சாவு.
2: விவிலிய தேடல்கள்

0: இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் மகிழ்ச்சி தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். திருப்பாடல் 84. இது ஒரு அருமையான திருப்பாடல், மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய உறைவிடம் எத்துணை அழகாக இருக்கின்றது! அங்கே மகிழ்ச்சியும் அருளும் ஆசீரும் அக்களிப்பும் நமக்கு கிடைக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக ஜபிக்கின்றார். இந்த காலை வேளையிலே நாம் இந்த திருப்பாடலை ஜபிக்கின்ற பொழுது இந்த நாள் உற்சாகமாக அமையப் போகிறது. காரணம், இந்த வார்த்தைகளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. அன்புக்குரியவர்களே, இயற்கை தனது உறைவிடத்தை எங்கே அமைத்துக் கொள்ளும் என்றால், எங்கே நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதோ, எங்கே நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கிறதோ, அங்கே இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்ளும். இயற்கை தன்னுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே இறைவனும் ஒன்றர கலக்கின்றார். ஆண்டவருடைய பீடத்திலே இதோ சிட்டுக்குருவிகள், அடைக்கலான் குருவிகள் தங்களுடைய கூடுகளை கண்டுகொள்கிறது என்றால், அங்கே நேர்மறையான உண்மையான அன்பும் பாசமும் எல்லா நன்மைத்தனங்களும் ஆண்டவரிலே விளங்குகிறது. காரணம், அவர் நன்மை மிக்கவர், அவர் எப்பொழுதுமே நேர்மையுள்ளவர், உண்மையை உரைக்கின்றவர். அத்தகைய ஆலயத்தின் உறைவிடத்திலே நாம் இருப்பது நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் மிகவும் எதிர்மறையானது, தீமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது நிறைய தீமைகளுக்கு அடிமையாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே பல தீமைகளுக்கு நாம் உள்ளாகுகிறோம். அந்த தீமைகள் எல்லாம் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் வாட்டுகிறது, எனக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கிறது. நான் என்றும் எழுந்து நடக்க உற்சாகமாக நான் தொடர்ந்து பயணிக்க என்னை தடுக்கிறது, வாழ்க்கை போராட்டத்திலே வீழ்ச்சியடைய செய்கிறது. இத்தகைய தீமையான உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் உரைகின்ற இடம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவரே உமது ஆலய முற்றத்திலே நான் தங்குகின்ற ஒரு நாள் மேலானது, வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்ற பொழுது அந்த உறைவிடம் அவ்வளவு அமைதியை தருகிறது என்று அவர் சுவைத்து பார்க்கின்றார். ஆகவே இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆலயம் நமக்கு எத்துணை ஆசீராக அமைந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கவும், அந்த நேர்மறையான எண்ணங்களை நான் ஒவ்வொரு நாளும் என்னுள்ளே வளர்த்து கொள்ளவும் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த உலகத்தின் தீமைகள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது நாம் அதிகமான நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்றால், நான் உற்சாகமாக வாழ வேண்டும் என்றால், இறைவன் என்னை படைத்ததன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னிலே பல நன்மைகள் பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவரின் பிரசன்னத்திலே அதிகமதிகமாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவரின் பிரசன்னத்திலே அவரை அதிகமதிகமாக தேட வேண்டும். இறை வார்த்தைகளும் ஆண்டவர் தருகின்ற திருவருட் சாதனங்களும் நமக்கு நேர்மறையான ஆசீரை நமக்கு தருகின்றது. இந்த உலகத்திலே வாழ இறைவன் அந்த நேர்மறையை நமக்கு நிறைவாக தருகின்றான். ஆகவே அதை பற்றி பிடித்து கொள்கிறேனா இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஆண்டவரிலே நான் இணைந்திருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையிலே ஒளி வீசுகிறது, உப்பாக நான் மாறுகிறேன், பலருக்கு நான் நன்மைகளை தருகிறேன். இதோ என்னுடைய வாழ்வு ஒளியாக உப்பாக மாறுகின்ற பொழுது நான் என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய சிந்தனைகளால் செயல்பாடுகளால் பலருக்கு வாழ்வளிக்க முடிகிறது. ஆகவே இந்த தீமையான உலகத்தின் மத்தியிலே நான் பிறருக்கு வாழ்வளிக்க இந்த அருமையான திருப்பாடல் எனக்கு ஆசீராக அமைந்திருக்கிறது. ஆகவே என்னுள்ளே ஆண்டவரே அந்த நன்மைத்தனங்களை நேர்மையான எண்ணங்களை அதிகம் அதிகமாக எழ நான் உம்மை பற்றி பிடித்து கொள்வேன். ஆலய முற்றங்களில் நான் எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்வேன். உமது பிரசன்னத்திலே நான் தங்கியிருக்க நான் எப்பொழுதும் தயங்க மாட்டேன், ஓடோடி வருவேன். உமது பிரசன்னத்திலே நான் நிறைவை பெற்றுக்கொள்ள என்னை தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அருள் வேண்டி ஆண்டவரை தேடி அருளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை என்னாலும் நேசத்து காத்து வழி நிறுத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இதோ வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உமது ஆலய முற்றத்திலே வாழும் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது மேலானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது பிரசன்னத்திலே அந்த நன்மை தினங்களை பெற்று பிறருக்கு நன்மையாக நான் வாழ மாற கிருபை புரிந்திருளும். அந்த நன்மையை நான் எனக்கு ஆசீராக அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதிலே வளர தொடர்ந்து நான் பயணிப்பேன். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.
1: செய்திகள். துறவர அழைத்தல்கள் குறைந்து வரும் நிலையில் துறவர சமூகங்கள் தங்களுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது என்றும், மாறாக தங்கள் வாழ்வு முறையை புதுப்பித்து துறவர அழைத்தலை தேடி வருபவர்களுக்கு ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 21 திங்களன்று ஏழை கிளாராமாவின் கப்புச்சின் சபை அருட்சகோதரிகளின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஜபம், வறுமை, நற்செய்தி வாழ்வு மற்றும் சமூக ஒன்றிப்பில் தங்கள் துறவர அழைத்தலை புதுப்பிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். அழைத்தல்கள் அமைப்பு திட்டங்களிலிருந்தோ கவனமாக திட்டமிடப்படும் பிரச்சாரங்களிலிருந்தோ உருவாவதில்லை. மாறாக ஜபம், நற்செய்தியோடு நெருக்கமான உறவு, அமைதி, ஒருவரை ஒருவர் அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, ஒன்றிப்பை வளர்க்கும் சமூக உணர்வு ஆகியவற்றிலிருந்தே அவை உருவாகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். துறவியரின் ஆரம்ப மற்றும் தொடர்ச்சியான உருவாக்கம், தியான வாழ்வு, அமைதி, ஒருவருக்கு ஒருவர் இடையிலான ஒன்றிப்பு மற்றும் திரு அவைக்கான பணியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். புனித கிளாராவின் மகள்களாக எளிமை, உடைமைகளிலிருந்து பற்றின்மை, கீழ்ப்படிதல் மற்றும் கிறிஸ்துவுக்கான முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் வாழ்ந்து அமைதியற்ற உலகில் நம்பிக்கைக்குரிய சாட்சியாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
2: கலாச்சாரம், குறிப்பாக விளையாட்டு மற்றும் கலை ஆகியவை மக்களை சந்திக்கவும் உரையாடலை வளர்க்கவும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும், மேலும் அனைவருக்கும் மனிதநேய விழுமியங்களை எடுத்துரைக்கக்கூடிய உலகளாவிய மொழியாக அவை திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். செப்டம்பர் 21 திங்களன்று கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிட துறையின் அலுவலகத்திற்கு வருகை தந்து அத்துறையின் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, திரு அவைக்கும் உலகிற்கும் அவர்கள் ஆற்றி வரும் அன்றாட பணிகளையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து திரு அவைக்கும் உலகிற்கும் அவர்கள் ஆற்றி வரும் அன்றாட பணிகளில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு அவர்களை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
1: தென் அமெரிக்க நாடுகளான உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு நவம்பர் மாதம் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மேற்கொள்ளவுள்ள திருத்துது பயணத்திற்கான முழுமையான திட்டத்தை திருப்பிட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. 12 நடைபெறும் இப்பயணத்தின் போது 3 நாடுகளில் உள்ள 10 நகரங்களுக்கு திருத்தந்தை செல்ல இருக்கிறார். இப்பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்குமான லட்சினை மற்றும் கருபொருளும் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பயணத்திற்கான நாட்கள் மற்றும் செல்லவிருக்கும் நகரங்கள் குறித்த அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் 5 ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில், தற்போது வெளியிடப்பட்டுள்ள திட்டத்தில் நிகழ்வுகளின் நேரம், நடைபெறும் இடங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. நவம்பர் 6-8 உருகுவே. நவம்பர் 6 உருகுவே சென்றடையும் திருத்தந்தை நவம்பர் 8 வரை மொன்டேவிதேயோ, பாய்சந்து மற்றும் புளோரிடா ஆகிய நகரங்களுக்கு செல்லவுள்ளார். திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1988 அந்நாட்டிற்கு மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 38 பிறகு நடைபெறும் முதல் திருத்தந்தையின் பயணமாக இது அமைகிறது. பெரும் மகிழ்ச்சியின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதே உருகுவே பயணத்தின் கருபொருளாகும். நவம்பர் 8-11 அர்ஜென்டினா. நவம்பர் 8 அர்ஜென்டினா செல்லும் திருத்தந்தை நவம்பர் 11 வரை போன்ஸ் அயர்ஸ், கோர்டோவா மற்றும் லுஜான் ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். அனைவரையும் வரவேற்போம், சென்று அறிவியுங்கள் என்பதே அர்ஜென்டினா பயணத்தின் கருபொருளாகும். நவம்பர் 11-17 வரை பெரு. நவம்பர் 11 நாள் பெருநாட்டிற்கு செல்லும் திருத்தந்தை நவம்பர் 17 நாள் வரை அந்நாட்டில் தங்கியிருப்பார். இப்பயணத்தின் மிக நீண்ட கட்டமாக அமையும். இதில் லிமா, சிக்லாயோ, குஸ்கோ மற்றும் ஃபுகல்பா ஆகிய நகரங்களுக்கு செல்லவுள்ளார். நமது இதயங்களை திறப்போம் என்பதே பெருநாட்டு பயணத்தின் கருபொருளாகும்.
2: செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, ஞானம் மற்றும் அன்பால் வழிநடத்தப்பட்டு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாப்பதோடு மனித குடும்பத்தை ஒன்றிணைக்கும் உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். ரோமையில் உள்ள லாத்ரன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முதல் AI4Ps உலகளாவிய 2 கருத்தரங்கு மற்றும் அனைத்துலக மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, மோதல்கள் மற்றும் பிளவுகளால் குறிக்கப்பட்டுள்ள இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியும் பயன்பாடும் பொதுநலனை முன்னிறுத்துவதாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். வாழ்விற்கான திருப்பிட கழகத்தின் அதிபர் அருட்பணி ஆண்ட்ரேயாஸ் யூச்சி அவர்கள் வாசித்த திருத்தந்தையின் செய்தியில், தொழில்நுட்ப புத்தகங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: நாம் வாழும் இந்த உலகிலே மனிதருக்கு எதிராக மனிதர் செயல்படுவது என்பது மலிந்து கிடக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்று தனி மனிதர்களுக்கு இடையே அல்லது சமூகங்களுக்கு இடையே, குழுக்களுக்கு இடையே, ஏன் நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற எதிர்ப்புகளும் போர்களும் வன்முறைகளும் நம்முடைய வரலாற்றிலே ஏன் இன்று கூட மலிந்து கிடக்கின்றன. இதை பற்றித்தான் ராபர்ட் பேர்ன்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லி சென்றிருக்கிறார். Man's inhumanity to man makes countless thousands moan. ஒரு மனிதன் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது எண்ணில் அடங்காதோர் ஆயிரக்கணக்கானவர்கள் துயரத்தில் மூழ்குவர். நண்பர்களே, அண்மையிலே நடந்து வருகின்ற போர்களை நாம் அறிவோம். அது இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த போராக இருந்தாலும், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும், இன்னும் எந்த நாட்டிலே நடக்கிற போராக இருந்தாலும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது, அதாவது தனிப்பட்ட வாழ்விலும் கூட, ஒரு எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரது மாண்பை குலைக்கும் வண்ணம், அவரது மதிப்பை குறைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது அல்லது மற்றவர்களை தூண்டிவிடுவது, இது போன்ற மனிதாபம் இல்லாத செயல்களை நாம் செய்யும்போது அவர்கள் ஒருவர் மட்டுமல்ல, பல பேர் துயரத்திலே மூழ்க வாய்ப்பு. என்று போர்கள் உலகிலே நடக்கின்ற போது ஏதோ அந்த போர்க்களத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே துயரத்திலே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த போர்களுடைய பலன்களை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனவே மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபமானம் இல்லாத செயல்களை நாம் செய்வதை நிறுத்தினோம் என்றால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முதலிலே அதை நம் குடும்பத்தில் தொடங்குவோம், தனி மனிதர்கள் மத்தியிலே தொடங்குவோம். ஒருவர் ஒருவரை மதிப்போம், ஒருவர் அடுத்தவருடைய மனிதாபிமானத்தை போற்றுவோம். அப்போது நம் இந்த உலகத்திலே துயரத்தில் மூழ்கின்றவர்கள் இருக்கவே முடியாது. பாருங்கள் இந்த அழகான வாக்கியம், மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது எண்ணில் அடங்காதோர் துயரத்தில் மூழ்குவர். இனியும் நாம் மற்றவர்களை துயரத்தில் மூழ்கச் செய்ய வேண்டுமா? சிந்தித்து செயல்படுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்குப் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு வழியாக நமது பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அதன் முதல் பகுதியில் உள்ள 3 அதிகாரத்திற்கு நாம் இப்போது வந்துள்ளோம். பிரபஞ்சத்தில் மனித செயல்பாடு என்பது அவ்வதிகாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அழகிய தலைப்பு. உலகில் மனித செயல்பாட்டின் மதிப்பு என்ன, அதேபோலவே தொழில்நுட்பம், சமூகம் மற்றும் அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்தின் மதிப்பு என்ன என்பதே அடிப்படை கேள்வியாகும். பொதுசங்கம் நிறைவடைந்த 4 1969 ஆண்டு ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்ததை நாம் நினைவுகூரலாம். இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர் முன்னேற்றத்தின் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார். தனது சுதந்திரம் மற்றும் அறிவாற்றலின் மூலம் மனிதர் தனது அறிவை வளர்த்துக்கொள்கிறார். அதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக மனிதர்களின் வாழ்க்கை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பார்க்கும்போது இதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. முற்காலத்தில் மனிதர் விண்ணக சக்திகளிடமிருந்து எதிர்பார்த்த பல நன்மைகளை இன்று தனது முயற்சியாலும் ஆற்றலாலும் பெற்றுக்கொள்கிறார். இதன் காரணமாக சில சிந்தனையாளர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இறைவனுடனான மனிதரின் உறவை பலவீனப்படுத்துகிறது என்றும், இறைவனையே தேவையற்றவராக காட்டும் நிலைக்கு அது கொண்டு செல்கிறது என்றும் கருதினர். இன்னும் சிலர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் பார்த்தனர். இத்தகைய பார்வை முந்தைய காலங்களிலிருந்து மாறுபட்ட விதத்தில் உலகை பார்க்கும் மனநிலையை நவீன மனிதரிடம் உருவாக்கியது. குறிப்பாக கிறிஸ்தவ வெளிப்பாட்டுடனான தொடர்பை இழந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியில் இத்தகைய முன்முடிவு வலுப்பெற்றது. கிறிஸ்தவத்திற்கு பிந்தைய மனிதநேய சிந்தனைகளில் மனிதரும் இறைவனும் தவறாக எதிரெதிரானவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். தமது அறிவு, சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்த மனிதர் இறைவனிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆனால் இறைவனுடனான உறவை மறுப்பதன் மூலம் மனிதரின் மாண்புக்கான மேலான இறைநிலை மதிப்பையும் உறுதிப்படுத்தும் வாய்ப்பை நாம் இழந்துவிடுகிறோம். இதுவே 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய இறையியலரான ஹென்றி தே லூபாக் விளக்கிய இறை மறுப்பு மனிதநேயத்தின் துயரமாகும். பொதுசங்கம் இதற்கு ஒரு தெளிவான பதிலை வழங்குகிறது. நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை இது உறுதியானது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளாகிய மனித செயல்பாடுகள், அதாவது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்த மேற்கொண்டு வரும் மாபெரும் முயற்சி இறைவனின் திட்டத்தோடு ஒத்துப்போகிறது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மனிதரின் அறிவாற்றலாலும் துணிச்சலாலும் உருவாக்கப்படும் சாதனைகள் இறைவனின் வல்லமைக்கு எதிரானவை என்றும், படைப்பு அறிவாற்றல் கொண்ட மனிதர் படைப்பாளருக்கு போட்டியாளர் என்றும் கிறிஸ்தவர்கள் கருதுவதில்லை. மாறாக மனித குலத்தின் வெற்றிகள் இறைவனின் மகத்துவத்தின் அடையாளங்களும் அவரது புரிந்து கொள்ள முடியாத திட்டத்தின் கனிகளுமாகும் என்று அது கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால், இறைவன் இன்னும் பயணத்திலும் வளர்ச்சியிலும் இருக்கும் படைப்பை மனிதர்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளார். மனிதர்கள் தங்களது ஞானமிக்க செயல்பாடுகளின் மூலம் அதனை நிறைவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு மனு உருவெடுத்தலின் மறைபொருளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்தை நாம் காண்கிறோம். மனித குலமும் அதனுடன் இணைந்த உழைப்பு முன்னேற்றம் மற்றும் படைக்கப்பட்ட உலகின் தன்னாட்சி ஆகியவையும் இறைவனுடனான சந்திப்பினால் அழிக்கப்படுவதில்லை அல்லது இறைவனின் கரைந்து விடுவதில்லை. மாறாக அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவில் தொடர்ந்து சுதந்திரமாகவும் செயலாற்றுபவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் கிறிஸ்துவில்தான் மனித குலம் முழுமையான உண்மையையும் சுதந்திரத்தையும் கண்டடைகிறது. மேலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் மனித உழைப்பின் கனிகளான அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு நாளும் பீடத்தில் வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றன. இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. இறைவனை சந்திப்பதற்காக மனிதர் தமது உலகியல் பணிகளை விட்டுவிட வேண்டியதில்லை. மாறாக தமது அன்றாட பணியை நன்றாக செய்து அதனை புனிதப்படுத்துவதன் மூலம் தமது அழைப்பை முழுமையாக வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் அனைவரையும் போலவே மனித சமூகத்தை உருவாக்கும் பணியில் பங்கேற்கின்றனர். அதே வேளையில் அனைத்து பொருள்களின் இறுதி நோக்கத்தையும் இறைவனுடனான சந்திப்பையும் நோக்கி பயணிக்கின்றனர். முன்னேற்றம், அறிவியல் மற்றும் வாழ்க்கை பயணத்தில் தங்களுடன் இணைந்து செல்பவர்களுக்கு இந்த இறுதி நோக்கத்தை அவர்கள் நினைவூட்ட வேண்டும். நிச்சயமாக உலகியல் முன்னேற்றத்தை கிறிஸ்துவின் ஆட்சியில் வளர்ச்சியிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இருப்பினும் மனித சமூகத்தை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கு உலகியல் முன்னேற்றம் பங்களிக்கும் அளவுக்கு அது இறையாட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இயற்கையிலிருந்தும் நமது உழைப்பிலிருந்தும் கிடைக்கும் அனைத்து நற்கனிகளையும் ஆண்டவரின் ஆவியில் அவரது கட்டளைகளுக்கு ஏற்ப உலகெங்கும் பரப்பிய பின்னர் அவற்றை மீண்டும் காண்போம். ஆனால் அவை எல்லா கரைகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஒளியூட்டப்பட்டு உருமாற்றம் பெற்றவையாக இருக்கும் என்று பொது சங்கம் கூறுகிறது. இறுதியாக, உண்மையான மனித முன்னேற்றமாக, அதாவது முழுமையான மனிதரின் மற்றும் அனைத்து மனிதர்களின் முன்னேற்றமாக தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றம் அமைய வேண்டுமெனில் அது அன்பினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அப்போதுதான் அது எப்போதும் மனித மாண்பை பாதுகாப்பதற்கும், குறிப்பாக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிவையும் செயல்திறனையும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களினமும் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ளவும் இறைவனின் உதவியுடன் இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும்.
0: இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
2: அக்டோபர் 1 ரோம் நகரின் பங்கு தளங்கள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த 700 முதல் 1000 குழந்தைகள் திருத்தந்தை 14 லியோ அவர்களுடன் வத்திக்கான் தோட்டத்தில் ஒன்று கூடி 1 கோடி குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியை தொடங்க உள்ளனர். தேவையிலிருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது. அன்று மாலை 5 மணிக்கு வத்திக்கானில் உள்ள லூர்து அன்னை கெபியில் திருத்தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்து ஜபமாலை ஜபிப்பார்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள், குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுடன் ஆன்மீக ஒன்றிப்பில் இந்த ஜபம் நடைபெறும். முதன்முறையாக இந்த ஆண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அக்டோபர் 1 முதல் 7 வரை 1 வார காலம் நடைபெறுகிறது. அக்டோபர் 7 ஜபமாலை அன்னையின் திருவிழாவன்று இம்முயற்சி நிறைவடையும். போர், வறுமை மற்றும் நிலையற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடான், ஜிம்பாப்வே, மொசாம்பிக், சியாரா லியோன் மற்றும் பொலிவியாவின் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இதில் பங்கேற்கின்றனர். ஃபாத்திமா அன்னை மரியாவின் செய்தியால் ஈர்க்கப்பட்டுள்ள இம்முயற்சி அமைதி, ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கை வளர்க்கிறது. 2005 வெனிசுலாவில் தொடங்கிய இம்முயற்சி இன்று உலகளாவிய ஜப வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. பெற்றோர், ஆசிரியர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் இதில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். முழு ஜபமாலையை ஜபிக்க இயலாதவர்கள் ஒரு 10 மணிகளை ஜபிப்பதன் வழியாகவும் இவ்வுலகளாவிய ஜபத்தில் இணையலாம்.
3: அமெரிக்க இறையியலாளர் டாக்டர் ஜான்சி கவடினி அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவ திருஅவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய ஆய்வுகளுக்காகவும், குறிப்பாக புனித அகஸ்தீன் பற்றிய அவரது ஆராய்ச்சிகளுக்காகவும் 2026 ராட்சிங்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து வரும் டிசம்பர் 19 அன்று திருத்தூது அரண்மனையில் பெற்றுக்கொள்வார். இந்த விருது திரு அவையின் இறையியலாளர் மற்றும் கல்வியியல் அறிஞர் என்ற இரு நிலைகளிலும் தமது பணிக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று நாட்ரேடேம் பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர் டாக்டர் கவடினி அவர்கள் தெரிவித்துள்ளார். சமகால இறையியலையும் உள்ளடக்கிய இவரது ஆராய்ச்சியில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் சிந்தனைகள் குறித்த விரிவான பணிகளும் அடங்கும். இவர் இதற்கு முன்பு நாட்ரடேமில் உள்ள மெக்ராத் திரு அவை வாழ்வு என்ற நிறுவனத்தை இயக்கி அமெரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் இறையியல் மற்றும் அருள்பணி வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளார். இறையியல், விவிலியம், தொடக்ககால கிறிஸ்தவ திரு அவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் குறித்த ஆய்வுகளிலும், தத்துவம், சட்டம், சமூகவியல் மற்றும் கலைத்துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதற்காக டாக்டர் கவடினி அவர்கள் ராட்சிங்கர் விருதை பெறுகிறார். இவ்விருதை பெறும் 32வது அறிஞர் இவராவார்.
2: கத்தோலிக்க சமூக கோட்பாட்டில் வேரூன்றிய உலகளாவிய தலைமைத்துவ திட்டமாக விளங்கும் போர்கோ உரையாடல் என்னும் முன்னெடுப்பு செப்டம்பர் 20 முதல் 23 நியூயார்க்கில் வணிகம், நிதி, கல்வித்துறை, சமயம், நலவாழ்வு, விளையாட்டு, குடிமைச் சமூகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறது. இந்த மாநாடு ஜூன் மாதம் காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தோத்தோசியில் இடம்பெற்ற தொடக்க கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க ஒன்றியத்தில் இடம்பெறும் முதல் மாநாடாகும். மேலும் இந்த மாநாடு 81வது ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தோடு இணைந்து இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு, பணிவாழ்வில் மாற்றங்கள், நலவாழ்வு, நிலையான வளர்ச்சி, மனித மாண்பு மற்றும் பொறுப்பான தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய சவால்கள் மீதான விவாதங்களில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியுள்ளது. பங்கேற்பாளர்கள் நாம் எவற்றை கட்டி எழுப்புகிறோம், யாருக்காக, அதை யார் மர உரிமையாக பெறுவார்கள் என்ற முக்கிய கேள்வியை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளனர். பிளவு மற்றும் நம்பிக்கையற்ற நிலை அதிகரித்து வரும் காலகட்டத்தில் செவிமடுப்பது, சந்திப்பது மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்ட துணிவுமிக்க தலைமைத்துவத்தை மேம்படுத்த இத்தகைய உரையாடல்கள் முற்படுகின்றன என்று இத்திட்டத்தின் நிறுவனரான கர்தினால் ஃபேபியோ பாஜியோ அவர்கள் கூறியுள்ளார்.
3: சிரியாவின் இத்லிப் மாநிலத்தில் உள்ள கனாயி மற்றும் யகூபியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களில் புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவிகளால் நடத்தப்படும் 2 பள்ளிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 60 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20 ஞாயிறன்று திறந்து வைக்கப்பட்ட இப்பள்ளிகள் திரு அவை அமைப்புகள், புனித பூமிக்காக சேவை செய்யும் அரசு சாரா அமைப்புகள், புனித பூமியை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 1958 திறக்கப்பட்ட இப்பள்ளிகள் 1972 கைப்பற்றப்பட்டு பின்னர் போரின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புனரமைக்கப்பட்ட பள்ளிகள் இப்போது 3 முதல் 17 வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகின்றன. ஆங்கிலம், கணிதம், வேதியியல் மற்றும் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களை கற்பிக்கும் இப்பள்ளிகளில் 25 உள்ளூர் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பணி செய்கின்றனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது மற்றும் சிரியாவின் மீள்கட்டமைப்பு காலத்தில் அங்குள்ள குடும்பங்களை ஆதரித்துள்ளது. தற்போது 80 சேவை செய்யும் இப்பள்ளிகளில் புனரமைப்பு நிறைவடைந்ததுடன் ஏறத்தாழ 300 இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய குடும்பங்கள் இரண்டிற்கும் சேவை செய்கின்றன. மேலும் கல்வி, உரையாடல் மற்றும் இணக்கமான வாழ்வுக்கு ஒரு முக்கியமான தளமாகவும் விளங்குகின்றன.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: நாம் வாழும் இந்த உலகிலே மனிதருக்கு எதிராக மனிதர் செயல்படுவது என்பது மலிந்து கிடக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்று தனி மனிதர்களுக்கு இடையே அல்லது சமூகங்களுக்கு இடையே, குழுக்களுக்கு இடையே, ஏன் நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற எதிர்ப்புகளும் போர்களும் வன்முறைகளும் நம்முடைய வரலாற்றிலே ஏன் இன்று கூட மலிந்து கிடக்கின்றன. இதை பற்றித்தான் ராபர்ட் பேர்ன்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லி சென்றிருக்கிறார். மேன்ஸ் இன்ஹியூமானிட்டி டு மேன் மேக்ஸ் கவுண்ட்லெஸ் தௌசண்ட்ஸ் மோன். ஒரு மனிதன் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது எண்ணில் அடங்காதோர் ஆயிரக்கணக்கானவர்கள் துயரத்தில் மூழ்குவர். நண்பர்களே, அண்மையிலே நடந்து வருகின்ற போர்களை நாம் அறிவோம். அது இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த போராக இருந்தாலும், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும், இன்னும் எந்த நாட்டிலே நடக்கிற போராக இருந்தாலும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும் போது, அதாவது தனிப்பட்ட வாழ்விலும் கூட, ஒரு எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரது மாண்பை குலைக்கும் வண்ணம், அவரது மதிப்பை குறைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது அல்லது மற்றவர்களை தூண்டிவிடுவது, இது போன்ற மனிதாபம் இல்லாத செயல்களை நாம் செய்யும் போது அவர்கள் ஒருவர் மட்டுமல்ல, பல பேர் துயரத்திலே மூழ்க வாய்ப்பு. என்று போர்கள் உலகிலே நடக்கின்ற போது ஏதோ அந்த போர்க்களத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே துயரத்திலே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த போர்களுடைய பலன்களை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனவே மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபமானம் இல்லாத செயல்களை நாம் செய்வதை நிறுத்தினோம் என்றால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முதலிலே அதை நம் குடும்பத்தில் தொடங்குவோம், தனி மனிதர்கள் மத்தியிலே தொடங்குவோம். ஒருவர் ஒருவரை மதிப்போம், ஒருவர் அடுத்தவருடைய மனிதாபிமானத்தை போற்றுவோம். அப்போது நம் இந்த உலகத்திலே துயரத்தில் மூழ்கின்றவர்கள் இருக்கவே முடியாது. பாருங்கள் இந்த அழகான வாக்கியம், மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும் போது எண்ணில் அடங்காதோர் துயரத்தில் மூழ்குவர். இனியும் நாம் மற்றவர்களை துயரத்தில் மூழ்கச் செய்ய வேண்டுமா? சிந்தித்து செயல்படுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு வழியாக நமது பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அதன் முதல் பகுதியில் உள்ள 3 அதிகாரத்திற்கு நாம் இப்போது வந்துள்ளோம். பிரபஞ்சத்தில் மனித செயல்பாடு என்பது அவ்வதிகாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அழகிய தலைப்பு. உலகில் மனித செயல்பாட்டின் மதிப்பு என்ன, அதேபோலவே தொழில்நுட்பம், சமூகம் மற்றும் அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்தின் மதிப்பு என்ன என்பதே அடிப்படை கேள்வியாகும். பொதுசங்கம் நிறைவடைந்த 4 1969 ஆண்டு ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்ததை நாம் நினைவு கூறலாம். இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர் முன்னேற்றத்தின் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார். தனது சுதந்திரம் மற்றும் அறிவாற்றலின் மூலம் மனிதர் தனது அறிவை வளர்த்துக்கொள்கிறார். அதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக மனிதர்களின் வாழ்க்கை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பார்க்கும்போது இதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. முற்காலத்தில் மனிதர் விண்ணக சக்திகளிடமிருந்து எதிர்பார்த்த பல நன்மைகளை இன்று தனது முயற்சியாலும் ஆற்றலாலும் பெற்றுக்கொள்கிறார். இதன் காரணமாக சில சிந்தனையாளர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இறைவனுடனான மனிதரின் உறவை பலவீனப்படுத்துகிறது என்றும் இறைவனையே தேவையற்றவராக காட்டும் நிலைக்கு அது கொண்டு செல்கிறது என்றும் கருதினர். இன்னும் சிலர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் பார்த்தனர். இத்தகைய பார்வை முந்தைய காலங்களிலிருந்து மாறுபட்ட விதத்தில் உலகை பார்க்கும் மனநிலையை நவீன மனிதரிடம் உருவாக்கியது. குறிப்பாக கிறிஸ்தவ வெளிப்பாட்டுடனான தொடர்பை இழந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியில் இத்தகைய முன்முடிவு வலுப்பெற்றது. கிறிஸ்தவத்திற்கு பிந்தைய மனிதநேய சிந்தனைகளில் மனிதரும் இறைவனும் தவறாக எதிரெதிரானவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். தமது அறிவு, சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்த மனிதர் இறைவனிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆனால் இறைவனுடனான உறவை மறுப்பதன் மூலம் மனிதரின் மாண்புக்கான மேலான இறைநிலை மதிப்பையும் உறுதிப்படுத்தும் வாய்ப்பை நாம் இழந்துவிடுகிறோம். இதுவே 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய இறையியலரான ஹென்றி தே லூபாக் விளக்கிய இறை மறுப்பு மனிதநேயத்தின் துயரமாகும். பொதுசங்கம் இதற்கு ஒரு தெளிவான பதிலை வழங்குகிறது. நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை இது உறுதியானது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளாகிய மனித செயல்பாடுகள், அதாவது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்த மேற்கொண்டு வரும் மாபெரும் முயற்சி இறைவனின் திட்டத்தோடு ஒத்துப்போகிறது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மனிதரின் அறிவாற்றலாலும் துணிச்சலாலும் உருவாக்கப்படும் சாதனைகள் இறைவனின் வல்லமைக்கு எதிரானவை என்றும், படைப்பு அறிவாற்றல் கொண்ட மனிதர் படைப்பாளருக்கு போட்டியாளர் என்றும் கிறிஸ்தவர்கள் கருதுவதில்லை. மாறாக மனித குலத்தின் வெற்றிகள் இறைவனின் மகத்துவத்தின் அடையாளங்களும் அவரது புரிந்து கொள்ள முடியாத திட்டத்தின் கனிகளுமாகும் என்று அது கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால், இறைவன் இன்னும் பயணத்திலும் வளர்ச்சியிலும் இருக்கும் படைப்பை மனிதர்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளார். மனிதர்கள் தங்களது ஞானமிக்க செயல்பாடுகளின் மூலம் அதனை நிறைவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு மனு உருவெடுத்தலின் மறைபொருளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்தை நாம் காண்கிறோம். மனித குலமும் அதனுடன் இணைந்த உழைப்பு முன்னேற்றம் மற்றும் படைக்கப்பட்ட உலகின் தன்னாட்சி ஆகியவையும் இறைவனுடனான சந்திப்பினால் அழிக்கப்படுவதில்லை அல்லது இறைவனின் கரைந்து விடுவதில்லை. மாறாக அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவில் தொடர்ந்து சுதந்திரமாகவும் செயலாற்றுபவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் கிறிஸ்துவில்தான் மனித குலம் முழுமையான உண்மையையும் சுதந்திரத்தையும் கண்டடைகிறது. மேலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் மனித உழைப்பின் கனிகளான அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு நாளும் பீடத்தில் வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றன. இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. இறைவனை சந்திப்பதற்காக மனிதர் தமது உலகியல் பணிகளை விட்டுவிட வேண்டியதில்லை. மாறாக தமது அன்றாட பணியை நன்றாக செய்து அதனை புனிதப்படுத்துவதன் மூலம் தமது அழைப்பை முழுமையாக வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் அனைவரையும் போலவே மனித சமூகத்தை உருவாக்கும் பணியில் பங்கேற்கின்றனர். அதே வேளையில் அனைத்து பொருள்களின் இறுதி நோக்கத்தையும் இறைவனுடனான சந்திப்பையும் நோக்கி பயணிக்கின்றனர். முன்னேற்றம், அறிவியல் மற்றும் வாழ்க்கை பயணத்தில் தங்களுடன் இணைந்து செல்பவர்களுக்கு இந்த இறுதி நோக்கத்தை அவர்கள் நினைவூட்ட வேண்டும். நிச்சயமாக உலகியல் முன்னேற்றத்தை கிறிஸ்துவின் ஆட்சியில் வளர்ச்சியிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இருப்பினும் மனித சமூகத்தை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கு உலகியல் முன்னேற்றம் பங்களிக்கும் அளவுக்கு அது இறையாட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இயற்கையிலிருந்தும் நமது உழைப்பிலிருந்தும் கிடைக்கும் அனைத்து நற்கனிகளையும் ஆண்டவரின் ஆவியில் அவரது கட்டளைகளுக்கு ஏற்ப உலகெங்கும் பரப்பிய பின்னர் அவற்றை மீண்டும் காண்போம். ஆனால் அவை எல்லா கரைகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஒளியூட்டப்பட்டு உருமாற்றம் பெற்றவையாக இருக்கும் என்று பொது சங்கம் கூறுகிறது. இறுதியாக, உண்மையான மனித முன்னேற்றமாக, அதாவது முழுமையான மனிதரின் மற்றும் அனைத்து மனிதர்களின் முன்னேற்றமாக தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றம் அமைய வேண்டுமெனில் அது அன்பினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அப்போதுதான் அது எப்போதும் மனித மாண்பை பாதுகாப்பதற்கும், குறிப்பாக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிவையும் செயல்திறனையும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களினமும் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ளவும், இறைவனின் உதவியுடன் இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும்.
0: இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
2: அக்டோபர் 1 ரோம் நகரின் பங்கு தளங்கள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த 700 முதல் 1000 குழந்தைகள் திருத்தந்தை 14 லியோ அவர்களுடன் வத்திக்கான் தோட்டத்தில் ஒன்று கூடி 1 கோடி குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியை தொடங்க உள்ளனர். தேவையிலிருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது. அன்று மாலை 5 மணிக்கு வத்திக்கானில் உள்ள லூர்து அன்னை கெபியில் திருத்தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்து ஜபமாலை ஜபிப்பார்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள், குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுடன் ஆன்மீக ஒன்றிப்பில் இந்த ஜபம் நடைபெறும். முதன்முறையாக இந்த ஆண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அக்டோபர் 1 முதல் 7 வரை 1 வார காலம் நடைபெறுகிறது. அக்டோபர் 7 ஜபமாலை அன்னையின் திருவிழாவன்று இம்முயற்சி நிறைவடையும். போர், வறுமை மற்றும் நிலையற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடான், ஜிம்பாப்வே, மொசாம்பிக், சியாரா லியோன் மற்றும் பொலிவியாவின் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இதில் பங்கேற்கின்றனர். ஃபாத்திமா அன்னை மரியாவின் செய்தியால் ஈர்க்கப்பட்டுள்ள இம்முயற்சி அமைதி, ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கை வளர்க்கிறது. 2005 வெனிசுலாவில் தொடங்கிய இம்முயற்சி இன்று உலகளாவிய ஜப வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. பெற்றோர், ஆசிரியர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் இதில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். முழு ஜபமாலையை ஜபிக்க இயலாதவர்கள் ஒரு 10 மணிகளை ஜபிப்பதன் வழியாகவும் இவ்வுலகளாவிய ஜபத்தில் இணையலாம்.
3: அமெரிக்க இறையியலாளர் டாக்டர் ஜான்சி கவடினி அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவ திருஅவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய ஆய்வுகளுக்காகவும், குறிப்பாக புனித அகஸ்தீன் பற்றிய அவரது ஆராய்ச்சிகளுக்காகவும் 2026 ராட்சிங்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து வரும் டிசம்பர் 19 அன்று திருத்தூது அரண்மனையில் பெற்றுக்கொள்வார். இந்த விருது திரு அவையின் இறையியலாளர் மற்றும் கல்வியியல் அறிஞர் என்ற இரு நிலைகளிலும் தமது பணிக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று நாட்ரேடேம் பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர் டாக்டர் கவடினி அவர்கள் தெரிவித்துள்ளார். சமகால இறையியலையும் உள்ளடக்கிய இவரது ஆராய்ச்சியில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் சிந்தனைகள் குறித்த விரிவான பணிகளும் அடங்கும். இவர் இதற்கு முன்பு நாட்ரடேமில் உள்ள மெக்ராத் திரு அவை வாழ்வு என்ற நிறுவனத்தை இயக்கி அமெரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் இறையியல் மற்றும் அருள்பணி வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளார். இறையியல், விவிலியம், தொடக்ககால கிறிஸ்தவ திரு அவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் குறித்த ஆய்வுகளிலும், தத்துவம், சட்டம், சமூகவியல் மற்றும் கலைத்துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதற்காக டாக்டர் கவடினி அவர்கள் ராட்சிங்கர் விருதை பெறுகிறார். இவ்விருதை பெறும் 32வது அறிஞர் இவராவார்.
2: கத்தோலிக்க சமூக கோட்பாட்டில் வேரூன்றிய உலகளாவிய தலைமைத்துவ திட்டமாக விளங்கும் போர்கோ உரையாடல் என்னும் முன்னெடுப்பு செப்டம்பர் 20 முதல் 23 நியூயார்க்கில் வணிகம், நிதி, கல்வித்துறை, சமயம், நலவாழ்வு, விளையாட்டு, குடிமை சமூகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறது. இந்த மாநாடு ஜூன் மாதம் காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தோத்தோசியில் இடம்பெற்ற தொடக்க கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க ஒன்றியத்தில் இடம்பெறும் முதல் மாநாடாகும். மேலும் இந்த மாநாடு 81வது ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தோடு இணைந்து இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு, பணிவாழ்வில் மாற்றங்கள், நலவாழ்வு, நிலையான வளர்ச்சி, மனித மாண்பு மற்றும் பொறுப்பான தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய சவால்கள் மீதான விவாதங்களில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியுள்ளது. பங்கேற்பாளர்கள் நாம் எவற்றை கட்டி எழுப்புகிறோம், யாருக்காக, அதை யார் மர உரிமையாக பெறுவார்கள் என்ற முக்கிய கேள்வியை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளனர். பிளவு மற்றும் நம்பிக்கையற்ற நிலை அதிகரித்து வரும் காலகட்டத்தில் செவிமடுப்பது, சந்திப்பது மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்ட துணிவுமிக்க தலைமைத்துவத்தை மேம்படுத்த இத்தகைய உரையாடல்கள் முற்படுகின்றன என்று இத்திட்டத்தின் நிறுவனரான கர்தினால் ஃபேபியோ பாஜியோ அவர்கள் கூறியுள்ளார்.
3: சிரியாவின் இத்லிப் மாநிலத்தில் உள்ள கனாயி மற்றும் யகூபியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களில் புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவிகளால் நடத்தப்படும் 2 பள்ளிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 60 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20 ஞாயிறன்று திறந்து வைக்கப்பட்ட இப்பள்ளிகள் திரு அவை அமைப்புகள், புனித பூமிக்காக சேவை செய்யும் அரசு சாரா அமைப்புகள், புனித பூமியை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 1958 திறக்கப்பட்ட இப்பள்ளிகள் 1972 கைப்பற்றப்பட்டு பின்னர் போரின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புனரமைக்கப்பட்ட பள்ளிகள் இப்போது 3 முதல் 17 வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகின்றன. ஆங்கிலம், கணிதம், வேதியியல் மற்றும் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களை கற்பிக்கும் இப்பள்ளிகளில் 25 உள்ளூர் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பணி செய்கின்றனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது மற்றும் சிரியாவின் மீள்கட்டமைப்பு காலத்தில் அங்குள்ள குடும்பங்களை ஆதரித்துள்ளது. தற்போது 80 சேவை செய்யும் இப்பள்ளிகளில் புனரமைப்பு நிறைவடைந்ததுடன் ஏறத்தாழ 300 இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய குடும்பங்கள் இரண்டிற்கும் சேவை செய்கின்றன. மேலும் கல்வி, உரையாடல் மற்றும் இணக்கமான வாழ்வுக்கு ஒரு முக்கியமான தளமாகவும் விளங்குகின்றன.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.